0: ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಡಾಕ್ಟರ್ ವಿಶ್ವನಾಥ ಪಿ ಪ್ರಾಂಶುಪಾಲರು, ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜು, ಸ್ವಾಯತ್ತ ಉಜಿರೆ. ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ನಲ್ಲಿ ಇಲ್ಲಿನ ಜನಸಮುದಾಯದ ಭಾಷೆಯಲ್ಲಿ ವೈವಿಧ್ಯಮಯ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿವೆ. ಇದು ಎಸ್ಡಿಎಂ ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಯು ಸಮಾಜಕ್ಕೆ ಸೇವಾ ರೂಪದಲ್ಲಿ ನೀಡುತ್ತಿರುವ ಒಂದು ಅಮೂಲ್ಯವಾದ ಸಾಮುದಾಯಿಕ ಕೊಡುಗೆಯಾಗಿದೆ. ನಮ್ಮ ಈ ಬಾನುಲಿಯು ಕೇವಲ ಮನರಂಜನೆಗೆ ಸೀಮಿತವಾಗದೆ ಶಿಕ್ಷಣ, ಆರೋಗ್ಯ, ಸಾಮಾಜಿಕ ಅರಿವು ಮತ್ತು ಈ ರೀತಿಯ 10 ಹಲವು ಉಪಯುಕ್ತ ಮಾಹಿತಿಗಳ ಹಂಚಿಕೆಗೆ ವೇದಿಕೆಯಾಗಿದೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲದೆ ನಮ್ಮ ಮಣ್ಣಿನ ಸೊಗಡಿನ ಸ್ಥಳೀಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ವೈವಿಧ್ಯತೆಯನ್ನು ಬಿತ್ತರಿಸುತ್ತಿರುವ ಈ ಭಾಗದ ಏಕೈಕ ಮತ್ತು ಪ್ರಬಲ ಮಾಧ್ಯಮ ಇದಾಗಿದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಬೆಳ್ತಂಗಡಿಯ ಜನತೆ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿಯ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಭಾಗವಹಿಸಿ ತಮ್ಮ ವಿಚಾರಗಳನ್ನು ವಿನಿಮಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರ ಜೊತೆಗೆ ನಮಗೆ ನಿರಂತರ ಸಹಕಾರ ಮತ್ತು ಅಮೂಲ್ಯವಾದ ಸಲಹೆಗಳನ್ನು ನೀಡುತ್ತಾ ನಿಮ್ಮ ಈ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಪ್ರೋತ್ಸಾಹವೇ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಯಶಸ್ಸಿಗೆ ಶಕ್ತಿ. ಸದಾ ಕೇಳುತ್ತೀರಿ ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ಇದು ಜನಮನದ ನಾದ ತರಂಗ.
1: ಉಜಿರೆಯ ಎಸ್ಡಿಎಂ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಾತಿ ಆರಂಭ.
2: ಶೈಕ್ಷಣಿಕ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ತನ್ನದೇ ಆದ ಛಾಪು ಮೂಡಿಸಿರುವ ನ್ಯಾಕ್ ಸಂಸ್ಥೆಯಿಂದ A++ ಶ್ರೇಣಿ ಮಾನ್ಯತೆ ಪಡೆದಿರುವ ಉಜಿರೆಯ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಸ್ವಾಯತ್ತ ಕಾಲೇಜಿನ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ 2026-27 ಸಾಲಿನ ವಿವಿಧ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಪದವಿಗಳ ಪ್ರವೇಶಾತಿ ಪ್ರಕ್ರಿಯೆ ಆರಂಭಗೊಂಡಿದೆ.
1: ಮಂಗಳೂರು ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯದ ಸಂಯೋಜನೆಗೆ ಒಳಪಟ್ಟಿರುವ ಈ ಪ್ರತಿಷ್ಠಿತ ಸಂಸ್ಥೆಯು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ಸರ್ವತೋಮುಖ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಪೂರಕವಾದ 16 ಕೋರ್ಸ್ಗಳನ್ನು ಆಯೋಜಿಸಿದೆ.
2: ಲಭ್ಯವಿರುವ ಕೋರ್ಸ್ಗಳು MSc ವಿಜ್ಞಾನ ವಿಭಾಗ, ಬಯೋಟೆಕ್ನಾಲಜಿ, ಕೆಮಿಸ್ಟ್ರಿ, ಆರ್ಗಾನಿಕ್ ಕೆಮಿಸ್ಟ್ರಿ, ಫಿಸಿಕ್ಸ್, ಸೈಕಾಲಜಿ ಮತ್ತು ಸ್ಟಾಟಿಸ್ಟಿಕ್ಸ್, ಎಂಕಾಂ ವಾಣಿಜ್ಯ ವಿಭಾಗ, ಎಂಕಾಂ ಮತ್ತು ಎಂಕಾಂ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅಂಡ್ ಬ್ಯಾಂಕ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್, ಎಂಇ ಕಲಾ ವಿಭಾಗ, ಇಂಗ್ಲಿಷ್ ಮತ್ತು ಜರ್ನಲಿಸಂ ಅಂಡ್ ಮಾಸ್ ಕಮ್ಯುನಿಕೇಶನ್, MSW ಸಮಾಜ ಕಾರ್ಯ.
1: ಸಂಸ್ಥೆಯ ಪ್ರಮುಖ ಆಕರ್ಷಣೆಗಳು: ಅನುಭವಿ ಉಪನ್ಯಾಸಕರಿಂದ ಗುಣಮಟ್ಟದ ಬೋಧನೆ ಮತ್ತು ಕೌಶಲ್ಯಾಧಾರಿತ ಶಿಕ್ಷಣ, ಸುಸಜ್ಜಿತ ಲ್ಯಾಬೊರೇಟರಿಗಳು, ಡಿಜಿಟಲ್ ಲೈಬ್ರರಿ ಮತ್ತು ವೈಫೈ ಸೌಲಭ್ಯವಿರುವ ಕ್ಯಾಂಪಸ್, ಕಡ್ಡಾಯ ಇಂಟರ್ನ್ಶಿಪ್, ಕೈಗಾರಿಕಾ ಭೇಟಿ ಮತ್ತು ಉದ್ಯೋಗ ಮಾರ್ಗದರ್ಶನ, ಅರ್ಹ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ವಿದ್ಯಾರ್ಥಿ ವೇತನ ಮತ್ತು ಶುಲ್ಕ ರಿಯಾಯಿತಿ ಸೌಲಭ್ಯ, ವಿದ್ಯಾರ್ಥಿ ಹಾಗೂ ವಿದ್ಯಾರ್ಥಿನಿಯರಿಗಾಗಿ ಸುಸಜ್ಜಿತ ವಸತಿ ನಿಲಯಗಳು, ವಿಶ್ವದರ್ಜೆಯ ಈಜುಕೊಳ ಮತ್ತು ಕ್ರೀಡಾಂಗಣದ ಸೌಲಭ್ಯ.
2: ಆಸಕ್ತ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಮತ್ತು ನೋಂದಣಿಗಾಗಿ ಕಾಲೇಜಿನ ಅಧಿಕೃತ ವೆಬ್ಸೈಟ್ www.stmcujire.in ಗೆ ಭೇಟಿ ನೀಡಬಹುದು ಅಥವಾ ಕಚೇರಿ ಫೋನ್ ನಂಬರ್ 0825623780 ಅಥವಾ 9448333337 ಈ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆಗಳನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಬಹುದು.
3: ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಕೆಳಗರಿಗೆ ಸೊಲ್ಮೆಲು ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೂ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜಿದ ರಸಾಯನಶಾಸ್ತ್ರ ವಿಭಾಗದ ಮುತಾಲಿಕೇಡ್ ನಡತೊಂದಪ್ಪುನಂಚಿನ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಕರಾಯ ನಂಚಿನ ರಂಜಿತೆಯನ್ನ ನಮ್ಮೊಟ್ಟುಗೊಳ್ಳೇರು. ಆರೆ ಇನಿ ನಮಕ್ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆಯ ಬೊಕ್ಕ ನೀರುದ ಪರೀಕ್ಷೆದ ಮಹತ್ವ ಅವು ದಾಯಿಗ್ ಬೊಕ್ಕ ಎಂಚ ಮಲ್ಪುಡು ಏಕ ಉಪ್ಪುನಂಚಿನ ವಿಧಾನಗಳು ದಾದ ಮಾತ ಈ ವಿಚಾರವಾದ ನಮಕ್ ಮಾಹಿತಿ ಕೊರಿಯರವುಳ್ಳೇರು. ಕಾರ್ಯಕ್ರಮಗೂ ಮೊಕ್ಕೆದ ಸುಲ್ಮೇಲು
4: ಸುಲ್ಮೇಲು ಸರ್
3: ಇತ್ತೆ ಪ್ರತಿ ಒಂಜಕ್ಲ ಮಣ್ಣು ಭಾರಿ ಮುಖ್ಯ. ಅವು ಕೃಷಿ ಆದಿಪ್ಪು ಅತ್ತಂದ ಒವೇ ರೀತಿದ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಆದಿಪ್ಪು ಈ ಮಣ್ಣಡೆ ನಮ್ಮ ಭೂಮಿದ ಒಂಜಿ ಅಸ್ತಿತ್ವ ಉಂಡೊಂದು ಪನ್ನೊಳಿ ಇತ್ತೆ ಸುರುಕಾದ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ದಾಯಿ ಮಲ್ಪಡು ಪಂದ್
4: ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ನಮ್ಮ ಮಲ್ತಂಡ ಸರ್ ಇಟ್ಟು ಇಪ್ಪು ನಂಚಿದ್ನ ಪೋಷಕಾಂಶಲೇನೆ ನಮಕ್ ತೆರೆಯೋನಲ್ಲಿ ಆ ಪ್ರಮಾಣ ಒಟ್ಟು ಉಂಡು ಪಂಡದ ನಮಕ್ ಗೊತ್ತಾಕೊಂಡು ನಮ್ಮ ಬೇತೆ ಬೇತೆ ಕೃಷಿ ಮನ್ಪುನಾಗ ಅವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಏತು ಪೋಷಕಾಂಶ ಪಾಡುಡು ಪಂಡದ ನಮಕ್ ತೆರೆಯೋನಲ್ಲಿ ಅಂಚನೆ ಆ ಮಣ್ಣಡು ನೀರು ತ ತೇವಾಂಶ ಏತು ಆ ಮಣ್ಣು ನೆತ್ತದ ದೀವು ಉಂಡು ಆ ಒಂಜಿ ಆಯ್ತನ ಸಾಮರ್ಥ್ಯ ಬೊಕ್ಕ ಗಾಳಿ ಆಡು ನಂಚಿನ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ಅವೇನು ಕೂಡ ನಮಕ್ ತೆರೆಯೋನಲ್ಲಿ
3: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುಣದಾದ್ರ ನಮ್ಮ ಕೃಷಿಕರಿಗೆ ದಾದ ಮತ್ತ ಒಂಜಿ ಲಾಭ ಆಪುಂಡು
4: ಮಸ್ತ್ ಲಾಭ ಉಂಡು ಸರ್ ಪಂಡ ಇಟ್ ಪೋಷಕಾಂಶಗಳ ಪ್ರಮಾಣ ಮಾತ್ರ ಆತಂದೆ ಅವೇಟ್ ರಸಸಾರ ಉಂಡತೆ ಅವು ಮುಖ್ಯವಾದ ಒಂಜಿ ಪಾತ್ರ ನಿರ್ವಹಣೆ ಮನ್ಪುಂಡು ರಸಸಾರ ಪಂಡ ಇರೆಗ ಮಣ್ಣು ಪುಳಿ ಅಂಶ ಉಂಡ ಅತ್ ಕ್ಷಾರ ಉಂಡ ಪಂಡದ ನಮಕ್ ಗೊತ್ತಾಪುಂಡು ಪಂಡ ಐದು ಒಂಜಿ ರೇಂಜ್ ಉಂಡು PH ಗ ರಸಸಾರಗ பண்டாவு சொன்ன இருந்த சுருவாத்து பதினாலு ஏதாவது வந்து ரேஞ்ச் உண்டு அவைட்டு ஏழு பண் பண்ணுவோம் தட்டஸ்தா ஏழு இருந்து கம்மி இத்தண்டாவும் புளி அம்சம் வந்து தரத்தா அவை ஏழு இருந்து பதினாலு இதை உள்ளாகி இத்தண்டாவும் ஷார பண்ணுறது ஒன்று பேர் அவை வந்து ஏழு இருந்து கம்மி இத்தனாண்டா இத்த நம்ம உதாரணைக்கு நம்ம தட்சிண கன்னடாடு ஹெச்சின ஜனக்கள் பெலப்பணிச்சின கிருஷியாவும் கங்கு கங்கு புக்கா
3: ஒஞ்சாத்தி விதானும் இல்ல நமக்கு அன்னு எஞ்சி தெப்புன கிரமம் எஞ்சா
4: இத்தே யானு இறகு கங்குத கிருஷித்தா சம்பந்தப்பட்டதே கொஞ்சம் உதாரணை பண்ணுறாரு இது ஒஞ்சேக்கர ஜாக உண்டுந்தி என்னலே இருந்த தோட்டாடு ஆ ஒஞ்சேக்கர ஜாகட்டு நம்ம தாதம் அனுப்பிடுவோம்டா ஆல்பதா வந்து மண் த டெக்ஸ்டர் வாரீத்தி உண்டு பண்ணுது நம்ம தூடா பண்ணு ஃபஸ்ட் பண்ணா அவு கப்பு மண்ணு உண்டா அத்தண்டா ஜம்பிட்டிக்கு ஆட ரீதியில் உண்டா அத்தண்டா
3: சேடி
4: சேடி மண்ணு உண்டா அவன் பூரா நம்ம வந்து சரியான ரீதியில் ஒப்சர்வ் பண்ண போட தூவடா
3: பண்ணு
4: அஞ்ச தூது நம்ம அத்தண்டா அவஞ்சி நம்ம விளைவுனஞ்சின கிருஷித்த பூமி அவு குட்ட பிரதேசம்னா அத்தண்டா கண்டடு கிளவு பொச கிருஷி மண் பெரு இத்த பிரகங்குதை நடந்தது ஆ ரீதி மண் பண்ண சந்தர்ப்போட்டு அவன் பூரா நம்ம வந்து சரியான ரீதிட்டு தூது ஆ ஒஞ்சி பூமிக்கு சரியான ரீதியில் மண்ண சாம்பிள் பெத்து பெத்து கடைட்டு போடாப்புண்டு பிரத்யேகவாதித்தே ஒஞ்சிக்கிற ஜாக உண்டு வந்து நம்ம நிறுத்தர மனத்து அவைட்டு தெப்புனாண்டா ஒஞ்சி ரெட்டு மரத்தை நடுவிட்டு சமத்தட்டு ஜாகட்டு பூரா கஜா ஓயின்ச்சின தரது பறிப்புனது அப்புறம் தெத்துது தக்கோடணும் புக்கு ஆ ஒஞ்சி ஜாகட்டு அதை பண்ணா கொஞ்சம் ஆ ஓய் கிருஷி ஆவட அவைத்த பேர் ஏத்து ஆளாக போகுண்டு அவைத்த ஐநா இஞ்சி விஷயம் நிர்தாரம் பண்ணது நம்ம ஆத்த ஆளாக மண்ணு தான் மாதிரினே போடாக்குண்டு கொஞ்சம் வி ஷேப்பட்டு ஒஞ்சரை ஃபீட்டு அத்தண்ட ரெண்டு ஃபீட்டு முட்டை ஆள மண் போடு ஆள மண் தான் மண்ணு பூரா தெத்து பிதை பாடுவோடு அவன் நமக்கு பொறிச்சு நமக்கு போட என்ன ஓ பண்ணா கொஞ்சம் ஆளாட்டு நம்ம கொஞ்சம் சைடு இருந்து வித்துறது அடி தலாக முட்டால வந்து கிரசுது தெப்போடு அத்தனை வந்து ஸ்லைஸ் மண் தெப்போடு பண்டா வீட்டு பெத்த பெத்த பதரம் உண்டாது இரு தூதி பார மண்ணு தான் வந்து கிளச மண் பண்ணாரு ரைட் அது அந்த அல்பம் கொஞ்சம் கிருஷி பூமி தான் கொஞ்சம் மேல் பதற தூதிப்பார் கொஞ்சம் கப்பு மண் இப்படி ஆயிட்டு வந்து பலவத்தை ஜாஸ்தி இப்படி அவை ஆ மத்திய பதராட்டு வந்து சூறு பலவத்தத்தை கம்மி இப்படி அத்தனா சூறு ஆளுக்கு போயினச்சனே பலவத்தத்தை கம்மி இப்படி மேலு பதரோட தாத பண்டே இருக்கு பெத்த பேத்த மரத்துல என்ன சொப்பு அத்தண்ட உபயோஞ்சி வஸ்துலு கராது அவு ஃபலவத்தத்தை ஜாஸ்தி பண்ணு அல்ப அல்ப பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஜாஸ்தி பண்ணது ஃபலவத்தத்தைன்னு மண் தொந்து இப்போவா எரகுழு புற இப்படிதுல நக்குரு நக்குரு பண்ணப்பா அவு புறா மஸ்து ஃபலவத்தத்தை குறந்து இப்படி அவஞ்சி பூரா நமக்கு அவரேஜ் போர்டு பண்ணா அவன் நம்ம மித்துறது அடிக்கு முட்டெல்லாம் சாம்பிளிங் மண் பண்ணாக்க கெரசது மண்ணு போடா பண்ணு அவே ரீத்திட்டு பேத்த பேத்த நம்ம கடைட்டு கொஞ்சம் நாள் கடைட்டு குருத்து மண்ணுது ஆ வஞ்சி ஜாக்கல நம்ம மண்ணுன்னு கலெக்ட் பண்ண போடாக்குண்டு தெத்துது அவன் வந்து கிளீன் ஆயினுச்சுன்னா வந்து பிளாஸ்டிக் சாதர இப்படின்றது அத்தன் வந்து நம்ம பேப்பர் தமித்துக்கு பாடுது அவன் சரியான ரீதியில் மிக்ஸ் மண் போடு மிக்ஸ் மண் தைட்டு வந்து நாலு பாகம் மண் போடு பண்ட ஐட்டம் வந்து மல்ல மல்ல கல்லி தின்ன பூரா நம்ம அது தக்கோடு அவரு நம்ம டெஸ்ட் மண் பெறாப்புச்சு நமக்கு போட என்னச்சுன்னா காலி புடி மண் ஆ புடி மண்ணத்துக்கு நம்ம வந்து இருநூத்தி கிராமி ஆகும் அவன் நம்ம ஐக்கோஸ்கர நம்ம நாலு பாகம் மண்த்துது ரெண்டு பாகம்னு நெத்துது தக்கோடு நம்ம நமக்கு போட வந்து ரெண்டு பாகம் மாத்திரையே ஆகும் இருநூறு கிராம் தாத்த மண் நம்ம கலெக்ட் மண்த்துது அவன் நம்ம ரைத்த ஏறுல ஆகனா ஆறுனா புதர் புக்க அவ் வா சர்வே நம்பரடு அவஞ்சி கிருஷி பூமி இப்போனா அவன் புக்க அவஞ்சி பூமிட்டு நம்ம தாத கிருஷி மண்ட்டு வந்து ஆ கிருஷி தான் புதர்ன்னு கரெக்டாக அது பரே இதாயிட்டு கொண்டது குறையறனாண்டு
3: ஈ மண்ணு பரீட்சை கேந்திரோட மண்ணு பரீட்சை மல்த்தி புக்க கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அவு ஈ சர்க்காரத சவலத்துகுதல அனுகூல அப்படின்னு
4: உண்டு சார் அயத்தே மஸ்து ஜன அவே வந்து விஷயவாதி மண்ணு பரீட்சை கேந்திரக்கு பரவந்துள்ளாரு ஐட்டு தாத்தா பண்ணா அக்கலேக்கு தோட்டகாரிக்கா இலாக்கேடு பொசத் ட்ரிப் இரிகேஷன் பண்ணி ப்ராஜெக்ட் உண்டு பொசத் கிருஷி பூமிக்கு பைப் லைன் மண்பக்கலேக்கு அவை தவஞ்சு தோட்டகாரிக்கிறது சப்சிடி குறைப்பேரக்கலேக்கு முட்டை முட்டை 70% முட்டை சப்சிடி குறைப்பேரக்கலேக்கு அவை தவஞ்சு பிரயோஜனம் நக்கலு கம்ப்ளீட் அதை படையணும்னு பண்ண அக்கலேக்கு மண்ணு பரீட்சை புக்க நீர் பரீட்சை தவஞ்சு அக்கலேக்கு வர திவோட அப்படி
3: இது மண்ணு பரீட்சை ஒட்டுக்கு நீர்த பரீட்சையில மல்பாரு நீர்த பரீட்சை என்ச்சா
4: நீரித பரீட்சையில் சரி எங்கள முல்பா வந்து மூஜி பேத்த பேத்த பாராமீட்டர் தான் வந்து பரீட்சை மண்ணுல அவ வத்தது பிஹெச் பண்ண ரசசாரம் புக்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பண்ணப்பா அவு லவணாம்ச லவணாம்சம் ஏத்துண்டு பண்ணது புக்க ஹார்ட்னஸ் பண்ண நீர் ஏத்து கடசுத்தன உண்டா இஜா அஞ்சன வந்து டெஸ்ட் மண்ணப்போம் மூஜி பாராமீட்டர்
3: அப்படின்னு
4: அந்த அந்த பண்ட கிருஷிக்கு சம்பந்தப்பட்டது மாத்திர ஏ தோட்டகாரிக்கை டாக்கிலே கொஞ்சம் சப்சிடி குறைப்பெருத்துல அவைக்கா மஸ்த் ஹெல்ப் ஆகுண்டு
3: இது மண்ணு பரீட்சைக்கு ஏத்து தினகெத்துனவாரு நீர்த பரீட்சைக்கு ஏத்து தினகெத்துனவாரு
4: மண்ணு பரீட்சைக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரெட்டு அத்தனை மூஜி தின போட அப்படின் சார் கிளவஞ்சி சால தாதா அப்படி பண்ட மண்ணு மாதிரி குணத்து குறைப்பெறதே அவங்க சூறு சண்டி பண்ணு பண்ட பரசாத டைம் அப்புறம் சூறு அத்தன் டாக்கு தோட்டக்கு நீர் பாடு பெருத்துல சண்டி பண்ணு அவை நாக்கு ஒழுங்கா தீச்சாண்டா எங்களை கொஞ்சம் தின தீவோட அப்படி முள்ளு பண்ட நிரலடே ஒழுங்கோடவு அது இப்ப நாங்க சூரஞ்சி தின எச்சிக்க தாக்குண்டு அஞ்சாதி பண்ணாக்க எங்களை கொஞ்சம் வேலை மண்ணு ஒழுங்கு தீத்துனாண்டா ஒஞ்சி மண்ணத மாதிரி இருந்து ஐநகு முட்டால எங்களை ரெட்டு ரெண்டு தின்ட்டு டெஸ்ட் பண்ணுறது மூஜின தண்ணி அக்களுக்கு வரதி குரல்
3: இது கிருஷிக்கர்ல மண்ணு நுங்கவுனாக தொம்முடு நுங்கேற பள்ளி இஞ்சா காலி பிரதேசோட்டே நுங்கவுடு நிரலத பிரதேசோடு
4: அப்பண்ட டைரக்ட் சூரியன கிரண மண்ணுக்கு தாக்குதான்னாக்கா கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகுண்டு அவ ஆயிரப்பள்ளி பண்றது பண்றதா மண்ணுதான் மண்ணடி ஏத்து போஷகாம்சம் கரெக்ட் கொத்தாவிடாது சரியான ரீதியில் கொத்தாவிட பண்ண நம்ம நேரலோடு உங்கவிடாப்புண்டு
3: இது மண்ணு பரீட்சை புக்க நீர்த பரீட்சைக்கு ஏத்து கர்ச்சாப்புண்டு ஐத்த மாய்த்தி குறப்பினாண்டா
4: கர்ச்சி மல்லதாலஜி சார் பண்டாயிரு முல்ப நமக்கு தர்மஸ்தல சம்ஸ்தேட்டு தாத மல்தேர் பண்ண மஸ்து கம்மி சார்ஜ் மண்ணுத்தேர் ஐட்டு இருக்கு ஒஞ்சி மண்ணுத பரீட்சைக்கு இருக்கு 50 ரூபாய் மாத்திர தாக்குண்டு அவு கடிமை கர வெச்ச பண்ணுறது 17 ரூபாய் உண்டு அண்ட ஒஞ்சி மண்ணுத மாதிரிக்கு இருக்கு 59 ரூபாய் மாத்திர அவை நீர்த மாதிரிக்கு 59 ரூபாய் மாத்திர நமக்கு எப்படின்னா
3: வேறு கடிமேடு நம்ம சுத்தமுத்தத கிருஷிக்கரிக்கு கொஞ்சம் அனுகூலகரவாய் நினச்சின கொஞ்சம் வியவஸ்தை
4: அந்த அந்த
3: இத்த நம்ம உஜிரே SDM காலேஜில் ஈ மண்ணு பரீட்சா கேந்திரம் உண்டு ஈ மண்ணு பரீட்சா கேந்திரக்கு பருடாண்டா ஜனக்கு எஞ்ச சம்பர்க்கம் அல்போடு பக்க ஈ மண்ணு பரீட்சா கேந்திரத கொஞ்சம் பரீட்சை அனுப்பி
4: ஈ மண்ணு பரீட்சா இப்ப நான் நம்ம தர்மஸ்தல மஞ்சுநாதேஸ்வர காலேஜ் உண்டே பதவி காலேஜ் அவைதான் கேம்பஸ் உள்ள ஏப்பா அவைட்டு அல்ப உள்ளி போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு அவைதான் பக்கடு இப்ப நான் எங்களை இடைக்கு அல்ப பத்துல அக்கல இத்தன் பக்கம் மாஹித்தி படையணும் இஜின்டா எங்களுக்கு போன் மனத்துது அதன் எங்களை அத்தரவுப்பட இஞ்சி மாஹித்தி படையணும்
3: இல்லையா போன் நம்பர் இல்லையா
4: 97 3 1 9 4 0 1 9 4 0 8 3 1 9 4 0 8 ஆஜி
3: ஈ சங்கிக்கு ஃபோன் மல்த்தர்ண்ட இரு பாத்திர திக்குவாரு மண்ணு பரீட்சை பக்கே நீர்த பரீட்சை பக்கே ஏப்ப பருடு அதெப்பு நெஞ்சின விதான வாரத்திற்கு எப்படி மண்பு நெஞ்சின மாய்த்தின்னு இரு குறப்பாரு
4: அந்த
3: புக்க ஐத்தே இரு மண்ணு பரீட்சை மல்பனத்தை பக்கே பண்ணாரு ஐட்டித்தின லாபத பக்கே பண்ணாரு புக்க ஐட்ட சவலத்து திக்குன பக்கே பண்ணாரு அஞ்சனே மண்ணுதா ஒஞ்சி ஆரோக்கியன்னு காப்பாடுனல நம்ம மாமல்ல ஜவாப்தாரி கிருஷிக்கு ராவடு நம்ம ஜனசாமானிய ராவடு மண்ணத பக்கே எல்லாம் கொஞ்சம் காலேஜி நம்ம வயசோட அப்படி இது நம்ம ஜனசமுதாய வாரித்தித கொஞ்சம் மண்ணு நத்த ஆரோக்கியன்னு காப்பாட வரக்கோஸ்கர வாரித்தி காலேஜ் தித்தனோடு நினைப்பாரு
4: கிருஷிக்கீரன் பக்கி எத்த பண்ணுவேன் சார் அக்கில் கிளவரு தாதம் பேர் பண்ற ஒஞ்சே ரீதி இந்த கிருஷின் மண் தோந்து பேர் அக்கில் கிருஷித்த விஷய கிருஷின் பதவலாவே மண் தோந்தி தீர்ந்தாண்ட எட் இத்த உதாரணக்கு ஏக்கதாள தவஞ்சி கிருஷி மண் பேர் அக்கில் பதலாவணி மண்த்தது த்விதாள கிருஷின் மண் தேர்ந்த ஒஞ்சி சார்த்து ஐட்ட ஒன்சூரு ஃபலவத்தத்தை ஜாஸ்தி ஆகுண்டு பொக்க ஒஞ்சி அவசியகத்தைக்கு போடப் நேர்த்து ஜாஸ்தி அக்கில் ராசாயனிக குப்பரத்த பலக்கே மண் பேர் தெரியல கிளவேரு ஐடு தரல ஒன்சூரு மண்ணுது ஆரோக்கிய ஹால் ஆப்புண்டு அவன் ஆப்புனத்து கம்மி மண் தேர்ந்த எட்டு பொக்க கீட்டநாசக பாடினாக்கல்ல அகத்தியர்து ஜாஸ்தி பலக்கே மண் பண்ணி கம்மி மண் போடாப்புண்டு அஞ்ச பொக்க ஏறு கிளவேறு கிருஷிக்கு அத மண் பேர் பண்ண நீர் போடைநாத்து உண்டு பண்ணுறது நீர் அகத்தியர்து ஜாஸ்தி பாடுவேரு அவன் ஆப்புனத்து கம்மி மண் போடு நீர் இது ஹனி நீராவரி பத்தி ಅವರು ಬಳಕೆ ಮಾಡ್ತಿರ್ನಾಂಡು ಅವೆಟ್ಟು ನೀರೆಲ್ಲ ಉಳಿತಾಯ ಆಗುಂಡು ಬೊಕ್ಕ ಆ ಒಂಜಿ ಕೃಷಿಟ್ ಬೆಳೆವಣಂಚಿನ ಒಂಜಿ ಬೆಳೆದಾದುಂಡು ಅವೆಕ್ಲ ಒಂಜಿ ಎಡ್ಡೆ ಬೊಕ್ಕ ಎಡ್ಡೆ ಇಳುವರಿ ಎಲ್ಲ ತಿಕ್ಕುಂಡು ನೀರು ಜಾಸ್ತಿ ಪಾಂಡ ಜಾಸ್ತಿ ಇಳುವರಿ ತಿಕ್ಕುಂಡು ಅನ್ಕೊಂಡು ಒಂಜಿ ಅವು ತಪ್ಪು ಕಲ್ಪನೆ
3: ಹತ್ರ ಜನಕುಲ್ಲ ಈ ನಮ್ಮ ಮಣ್ಣದ ಆರೋಗ್ಯ ಕಾಪಾಡೋಡು ಬೊಕ್ಕ ನೀರದ ಆರೋಗ್ಯ ಕಾಪಾಡೋಡು ಐತೆ ಒಟ್ಟಿಗೂ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಎಡ್ಡೆ ಬೋಡು ಪನ್ಪಿನಂಚಿನ ಒಂಜಿ ಪಾತೆರ ಬಾರಿ ಪೊರ್ಲುಡು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪನ ಬಗೆಟ್ ಬೊಕ್ಕ ನೀರದ ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪನ ಬಗೆಟ್ ಸುಮಾರು ಮಾಹಿತಿಲೇನು ನಮ್ಮ ರೇಡಿಯೋ ನಿನಾದದ ಕೆಳಗೆರೆಗೆ ತೆರಿಪಾಯರು ಇಂಟ್ಲ ರೇಡಿಯೋ ನಿನಾದದ ಪರವಾದ ಬೊಕ್ಕ ನಮ್ಮ ಕೆಳಗೆರನ ಪರವಾದ ಇದಕ್ಕೆ ಉಡಲ್ದಿಂಜಿನ ಸೊಲ್ಮೇಲು
4: ಸೊಲ್ಮೇಲು ಸರ್.

0: ನಿಕ್ಲಿಕ್ಕಿನಂದುಲ್ಲರು ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿದ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ತುಳು ಕಾರ್ಯಕ್ರಮಗು ನಿಗ್ಲಿಗ ಮಾತ ಮೋಕದಿಂಜಿ ಸುಲ್ಮೆ ಇತ್ತೆ ಸುರುಕು ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆದ ವಿಚಾರವಾದ ರಂಜಿತ್ ಮೇರ್ನೊಟ್ಟುಗು ಪಾತ್ರೆ ಕತೆ ಕೇನ್ವರು ಅವಿಡ್ದು ಬೊಕ್ಕ ಕೆಲವು ತುಳು ಸಿನಿಮಾದ ಪದಕ್ಲಿನ ಕೇನ್ವರು
1: ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಉಜಿರೆ ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಇದು ಜನಮನದ ನಾದ ತರಂಗ.
2: ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಇದು ಜನಮನದ ನಾದ ತರಂಗ.
3: ಉಜಿರೆಯ ಎಸ್ಡಿಎಂ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಾತಿ ಆರಂಭ.
4: ಶೈಕ್ಷಣಿಕ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ತನ್ನದೇ ಆದ ಛಾಪು ಮೂಡಿಸಿರುವ ನ್ಯಾಕ್ ಸಂಸ್ಥೆಯಿಂದ A++ ಶ್ರೇಣಿ ಮಾನ್ಯತೆ ಪಡೆದಿರುವ ಉಜಿರೆಯ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಸ್ವಾಯತ್ತ ಕಾಲೇಜಿನ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ 2026-27 ಸಾಲಿನ ವಿವಿಧ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಪದವಿಗಳ ಪ್ರವೇಶಾತಿ ಪ್ರಕ್ರಿಯೆ ಆರಂಭಗೊಂಡಿದೆ.
3: ಮಂಗಳೂರು ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯದ ಸಂಯೋಜನೆಗೆ ಒಳಪಟ್ಟಿರುವ ಈ ಪ್ರತಿಷ್ಠಿತ ಸಂಸ್ಥೆಯು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ಸರ್ವತೋಮುಖ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಪೂರಕವಾದ 16 ಕೋರ್ಸ್ಗಳನ್ನು ಆಯೋಜಿಸಿದೆ.
4: ಲಭ್ಯವಿರುವ ಕೋರ್ಸ್ಗಳು MSc ವಿಜ್ಞಾನ ವಿಭಾಗ, ಬಯೋಟೆಕ್ನಾಲಜಿ, ಕೆಮಿಸ್ಟ್ರಿ, ಆರ್ಗಾನಿಕ್ ಕೆಮಿಸ್ಟ್ರಿ, ಫಿಸಿಕ್ಸ್, ಸೈಕಾಲಜಿ ಮತ್ತು ಸ್ಟಾಟಿಸ್ಟಿಕ್ಸ್, ಎಂಕಾಂ ವಾಣಿಜ್ಯ ವಿಭಾಗ, ಎಂಕಾಂ ಮತ್ತು ಎಂಕಾಂ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅಂಡ್ ಬ್ಯಾಂಕ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್, ಎಂಇ ಕಲಾ ವಿಭಾಗ, ಇಂಗ್ಲಿಷ್ ಮತ್ತು ಜರ್ನಲಿಸಂ ಅಂಡ್ ಮಾಸ್ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್, MSW ಸಮಾಜ ಕಾರ್ಯ.
3: ಸಂಸ್ಥೆಯ ಪ್ರಮುಖ ಆಕರ್ಷಣೆಗಳು: ಅನುಭವಿ ಉಪನ್ಯಾಸಕರಿಂದ ಗುಣಮಟ್ಟದ ಬೋಧನೆ ಮತ್ತು ಕೌಶಲ್ಯಾಧಾರಿತ ಶಿಕ್ಷಣ, ಸುಸಜ್ಜಿತ ಲ್ಯಾಬೊರೇಟರಿಗಳು, ಡಿಜಿಟಲ್ ಲೈಬ್ರರಿ ಮತ್ತು ವೈಫೈ ಸೌಲಭ್ಯವಿರುವ ಕ್ಯಾಂಪಸ್, ಕಡ್ಡಾಯ ಇಂಟರ್ನ್ಶಿಪ್, ಕೈಗಾರಿಕಾ ಭೇಟಿ ಮತ್ತು ಉದ್ಯೋಗ ಮಾರ್ಗದರ್ಶನ, ಅರ್ಹ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ವಿದ್ಯಾರ್ಥಿ ವೇತನ ಮತ್ತು ಶುಲ್ಕ ರಿಯಾಯಿತಿ ಸೌಲಭ್ಯ, ವಿದ್ಯಾರ್ಥಿ ಹಾಗೂ ವಿದ್ಯಾರ್ಥಿನಿಯರಿಗಾಗಿ ಸುಸಜ್ಜಿತ ವಸತಿ ನಿಲಯಗಳು, ವಿಶ್ವದರ್ಜೆಯ ಈಜುಕೊಳ ಮತ್ತು ಕ್ರೀಡಾಂಗಣದ ಸೌಲಭ್ಯ.
4: ಆಸಕ್ತ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಮತ್ತು ನೋಂದಣಿಗಾಗಿ ಕಾಲೇಜಿನ ಅಧಿಕೃತ ವೆಬ್ಸೈಟ್ www.stmcujire.in ಗೆ ಭೇಟಿ ನೀಡಬಹುದು ಅಥವಾ ಕಚೇರಿ ಫೋನ್ ನಂಬರ್ 0825623780 ಅಥವಾ 9448333337 ಈ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆಗಳನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಬಹುದು.
0: ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM ಕೆಳಗರಿಗೆ ಸೊಲ್ಮೆಲು ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಡು ನಮ್ಮೊಟ್ಟುಗು ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜಿದ ರಸಾಯನಶಾಸ್ತ್ರ ವಿಭಾಗದ ಮುತಾಲಿಕೆಡ್ ನಡತೊಂದುಪ್ಪುನಂಚಿನ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಕರಾಯ ನಂಚಿನ ರಂಜಿತೆಯನ್ನ ನಮ್ಮೊಟ್ಟುಗೊಳ್ಳೇರು. ಆರೆ ಇನಿ ನಮಕ್ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆಯ ಬೊಕ್ಕ ನೀರುದ ಪರೀಕ್ಷೆದ ಮಹತ್ವ ಅವು ದಾಯಿಗ್ ಬೊಕ್ಕ ಎಂಚ ಮಲ್ಪೋಡು ಐಕ್ ಉಪ್ಪುನಂಚಿನ ವಿಧಾನಗಳು ದಾದ ಮಾತ ಈ ವಿಚಾರವಾದ ನಮಕ್ ಮಾಹಿತಿ ಕೊರಿಯರವ್ಲೇರು. ಕಾರ್ಯಕ್ರಮಗೂ ಮೊಕ್ಕೆಲ ಸುಲ್ಮೆಲು
5: ಸುಲ್ಮೆಲು ಸರ್.
0: ಇತ್ತೆ ಪ್ರತಿ ಒಂಜಕ್ಲ ಮಣ್ಣು ಭಾರಿ ಮುಖ್ಯ. ಅವು ಕೃಷಿ ಆದಿಪ್ಪು ಅತ್ತಂದ ಒವೇ ರೀತಿದ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಆದಿಪ್ಪು. ಈ ಮಣ್ಣಡೆ ನಮ್ಮ ಭೂಮಿದ ಒಂಜಿ ಅಸ್ತಿತ್ವ ಉಂಡೊಂದು ಪನ್ನೊಳಿ. ಇತ್ತೆ ಸುರುಕಾದ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ದಾಯ ಮಲ್ಪಡು ಪಂದ್
5: ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ನಮ್ಮ ಮಲ್ತಂಡ ಸರ್ ಐಟ್ ಇಪ್ಪು ನಂಚಿದ್ನ ಪೋಷಕಾಂಶ ನಮಕ್ ತೆರಿಯೋನು ಅಲ್ಲಿ ಆ ಪ್ರಮಾಣ ಒಟ್ಟು ಉಂಡು ಪಂಡದ ನಮಕ್ ಗೊತ್ತಾಕೊಂಡು ನಮ್ಮ ಬೇತೆ ಬೇತೆ ಕೃಷಿ ಮಣ್ಪುನಾಗ ಅವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಏತ ಪೋಷಕಾಂಶ ಪಾಡುಡು ಪಂಡದ ನಮಕ್ ತೆರಿಯೋನು ಅಲ್ಲಿ ಅಂಚನೆ ಆ ಮಣ್ಣಡಿ ನೀರು ತ ತೇವಾಂಶ ಏತ ಆ ಮಣ್ಣು ನೆತ್ತದ ದೀವ ಉಂಡು ಆ ಒಂಜಿ ಐತನ ಸಾಮರ್ಥ್ಯ ಬೊಕ್ಕ ಗಾಳಿ ಆಡು ನಂಚಿನ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ಅವೇನು ಕೂಡ ನಮಕ್ ತೆರಿಯೋನು ಅಲ್ಲಿ.
0: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪುಣದಾದ್ರ ನಮ್ಮ ಕೃಷಿಕರಿಗೆ ದಾದ ಮತ್ತ ಒಂಜಿ ಲಾಭ ಆಪುಂಡು
5: ಮಸ್ತ್ ಲಾಭ ಉಂಡು ಸರ್. ಪಂಡ ಇಟ್ ಪೋಷಕಾಂಶಗಳ ಪ್ರಮಾಣ ಮಾತ್ರ ಆತಂದೆ ಅವೇಟ್ ರಸಸಾರ ಉಂಡತೆ ಅವು ಮುಖ್ಯವಾದ ಒಂಜಿ ಪಾತ್ರ ನಿರ್ವಹಣೆ ಮನ್ಪುಂಡು. ರಸಸಾರ ಪಂಡ ಇರೆಗ ಮಣ್ಣು ಪುಳಿ ಅಂಶ ಉಂಡ ಅತ್ ಕ್ಷಾರ ಉಂಡ ಪಂಡದ್ದು ನಮಕ್ ಗೊತ್ತಾಪುಂಡು. ಪಂಡ ಕೊಂಜ್ ರೇಂಜ್ ಉಂಡು pH ರಸಸಾರಗ ಪಂಡ ಅವು ಸೊನ್ನೆ ಇರದ ಶುರುವಾತ 14 ಒಂಜಿ ರೇಂಜ್ ಉಂಡು ಅವೇಟ್ 7 ಮನ್ಪುನ ತಟಸ್ಥ 7 ಇರದ ಕಮ್ಮಿ ಇತ್ತಂಡ ಅವು ಪುಲಿ ಅಂಶ ಅನ್ವಂಡ್ ಅರ್ಥ ಅವು 7 ಇರದ 14 ಉಳ್ಳಾಗಿ ಇತ್ತಂಡ ಅವು ಕ್ಷಾರ ಪಂಡದ ಅನ್ಪೇರು ಅವೇ ಒಂಜಿ 7 ಇರದ ಕಮ್ಮಿ ಇತ್ತಂಡ ಇತ್ತ ನಮ್ಮ ಉದಾಹರಣೆಗೆ ನಮ್ಮ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಹೆಚ್ಚಿನ ಜನಕ್ಲ ಬೆಳೆಪುಣಂಚಿನ ಕೃಷಿ ಅವು ಕಂಗ್ ಬುಕ್ಕ தாரேத கிருஷி கிளமன் தொந்தி பண்ணு அவைக்கு தாத பண்ட இரு சுண்ணத பொடி பாடுவேர் குமாயவன் பெருதுல அவன் பாடுவேர் அவு தாய பாடுவேர் பண்ட மண்ணு தஞ்சி புளி அம்சை பண்ணதே அவு போது அவு க்ஷார குணமட்டக்கு பரோடு அஞ்ச பத்தினாண்ட அவைட்டு நம்ம எட்ட இல்லுவரி பரப்புண்டு அவஞ்சி காரணக்கு மண்ணு தஞ்சி பரீட்சை மண் படாப்பு சார் அவஞ்சி நமக்கு தெரியும் இல்லையா மண்ணு பரீட்சை மண் தண்ட
0: எந்த மாஹித்தி பண்ணுற அஞ்சனித்த ஈ மண்ணத மாதரின் நம்ம தெப்படாண்ட ஐக்கு ஒஞ்சாத்தி விதானும் இல்ல நமக்கு அன்னு எஞ்சி தெப்புன கிரமம் எஞ்சா
5: இத்தையான இறகு கங்குத கிருஷித்தா சம்பந்தப்பட்டதே கொஞ்சம் உதாரணம் பண்ணுறாரு இத்தை ஒஞ்சேக்கிற ஜாக உண்டுந்தி என்னலே இருந்த தோட்டாடு ஆ ஒஞ்சேக்கிற ஜாகட்டு நம்ம தாதம் அனுப்பிடுவோம்டா ஆல்பதா வந்து மண் த டெக்ஸ்டர் வாரீத்தி உண்டு பண்ணுறது நம்ம தூடா பண்ணு ஃபஸ்ட் பண்ணா அவு கப்பு மண் உண்டா அத்தாண்டா ஜம்பிட்டிகி ஆட ரீதி உண்டா அத்தண்டா
0: சேடி
5: சேடி மண்ணு உண்டா அவன்புற நம்ம வந்து சரியான ரீதியில் ஒப்சர்வ் மண் போட தூவடா உண்டு அஞ்ச தூது நம்ம அத்தண்டா அவஞ்சி நம்ம விளைவுன் அஞ்சின கிருஷித்த பூமி அவு குட்ட பிரதேசம்னா அத்தண்டா கண்டடு கிளவு பொச கிருஷி மண் பெறுது இத்த பிறகங்குதை நடந்து ஆ ரீதி மண் பண்ண சந்தர்போட்டு அவன்புற நம்ம வந்து சரியான ரீதிட்டு தூது ஆ வஞ்சி பூமிக்கு சரியான ரீதியில் மண்ண சாம்பிள் பெத்து பெத்து கடைட்டதே போடாக்குண்டு பிரத்யேகமாதி ஒஞ்சிக்கிற ஜாக உண்டு வந்து நம்ம நிர்தர மனத்தது அவைட்டு தெப்புனாண்டா இஞ்சி ரெண்டு மரத்தை நடுவிட்டு சமத்தட்டு ஜாகட்டு பூரா கஜா ஓயின்ச்சின தரது பறிப்புனது எத்துது தக்கோடு நம்ம இப்போ ஆ வஞ்சி ஜாகட்டு அதை பண்ண கொஞ்சி ஆ ஓய்கிருஷி ஆவட அவைத்த பேர் ஏத்து ஆளாக போகுண்டு அவைத்தான் ஐநா இஞ்சி விஷயம் நிர்தாரம் பண்ணது நம்ம ஆத்த ஆளாக மண்ணு தான் மாதிரி போடாக்குண்டு கொஞ்சம் வி ஷேப்பட்டு ஒஞ்சரை ஃபீட்டு அத்தாண்ட ரெண்டு ஃபீட்டு மட்டும் ஆல மண் போடு ஆல மண்ணு தான் மண்ணு புறது எடுத்து பிதை பாடுவோடு நமக்கு பொறிச்சு நமக்கு போட என்ன பண்ணா கொஞ்சம் ஆளாட்டு நம்ம கொஞ்சம் சைடு இருந்து மித்துறது அடி தலாக முட்டால வந்து கிரசது தெப்போடு அத்தான் வந்து ஸ்லைஸ் மண் தெப்போடு பண்டா வெட்டு பெத்து பெத்து பதரம் உண்டாது இரு தூதி பாரு மண்ணு தான் வந்து இரு கிளசம் அனுப்புனாரு இரு ரைத்தாது அந்த அல்பம் கொஞ்சம் கிருஷி பூமி தான் கொஞ்சம் மேல் பதற தூதி பாரு இரு கொஞ்சம் கப்பு மண் இப்போ ஐட்டு வந்து சூறு பலவத்தை ஜாஸ்தி இப்போ அவை ஆ மத்திய பதராட்டு வந்து சூறு பலவத்தத்தை கம்மி இப்போ அத்தனா சூறு ஆளுக்கு போயினச்சனே பலவத்தத்தை கம்மி இப்போது மேலு பதரோட தாதா பண்ட இருக்கு பெத்து பேத்த மரத்துல என்ன சொப்பு அத்தாண்ட உபயோஞ்சி வஸ்துலு கராது அவு ஃபலவத்தத்தை ஜாஸ்தி பண்ண அல்ப அல்ப பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஜாஸ்தி பண்ண ஃபலவத்தத்தைன்னு மண் தொந்து இப்போ எரகுளு புற இப்போது நக்குரு நக்குரு பண்ணப்பா அவு புற மஸ்து ஃபலவத்தத்தை குறந்து இப்போ அவஞ்சி பூரா நமக்கு அவரேஜ் போர்டு பண்ணா அவன் நம்ம மித்துறது அடிக்கு முட்டெல்லாம் சாம்பிளிங் மண் பண்ணாக்க கெரசது மண் வந்து போடா பண்ணு அவே ரீத்திட்டு பேத்த பேத்த நம்ம கடைட்டு கொஞ்சம் நாள் கடைட்டு குருத்து மண்ணுது ஆ வஞ்சி ஜாக்கலே நம்ம மண்ணுன்னு கலெக்ட் மண் போடா பண்ணு தெத்துது அவன் வந்து கிளீன் ஆயினுச்சுன்னா வந்து பிளாஸ்டிக் சாதர இப்போது அத்தன் வந்து நம்ம பேப்பர் தமித்துக்கு பாடுது அவன் சரியான ரீதியில் மிக்ஸ் மண் போடு மிக்ஸ் மண்ணு ஐட்டு வந்து நாலு பாகம் மண் போடு பண்ட ஐட்டு வந்து மல்ல மல்ல கல்லி தின்ன பூரா நம்ம அதுக்கு தக்கோடு அவரு நம்ம டெஸ்ட் மண் பெறாப்புச்சு நமக்கு போட என்ன காலி புடி மண் ஆ புடி மண்ணத்துக்கு நம்ம வந்து 250 கிராமி ஆகும் அவன் நம்ம ஐக்கோஸ்கர நம்ம நாலு பாகம் மண்ணுது ரெண்டு பாகம்னு நெத்துது தக்கோடு நம்ம நமக்கு போட வந்து ரெண்டு பாகம் மாத்திரே ஆகும் 200 கிராம் தாத்து மண் நம்ம கலெக்ட் மண்ணுது அவன் நம்ம ரைத்த ஏறுல ஆகினா ஆறுனா புதர் புக்க அவு வா சர்வே நம்பரடு அவஞ்சி கிருஷி பூமி இப்போனா அவன் புக்க அவஞ்சி பூமிட்டு நம்ம தாதா கிருஷி மண் தந்துள்ளேரு ஆ கிருஷி தான் புதர்னு கரெக்ட் அது பரே இதாயிட்டு கொண்டது கொரியர்னா ஆண்டு
0: ஈ மண்ணு பரீட்சை கேந்திரோட மண்ணு பரீட்சை மல்த்தி புக்க சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அவு ஈ சர்க்காரத சவலத்துகுதல அனுகூல அப்படின்னா
5: உண்டு சார் அயத்தே மஸ்து ஜன அவே வந்து விஷயவாதி மண்ணு பரீட்சை கேந்திரக்கு பரவந்துள்ளாரு ஐட்டு தாதா பண்ட அக்லேக்கு தோட்டகாரிக்கா இலாக்கேடு பொசத்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணது வந்து ப்ராஜெக்ட் உண்டு அக்லன்னு பொசத்து கிருஷி பூமிக்கு பைப் லைன் மண் பண்ண அக்லேக்கு அவை தான் வந்து தோட்டகாரிக்கிறது சப்சிடி குறைப்பேர் அக்லேக்கு முட்டை முட்டை 70% முட்டை சப்சிடி குறைப்பேர் அக்லேக்கு அவை தான் வந்து பிரயோஜனம் அக்கள் கம்ப்ளீட் அதை படையணும் பண்ணா அக்லேக்கு மண்ணு பரீட்சை போக்க நீர் பரீட்சை தான் வந்து அக்லேக்கு வர திவோட அப்படி
0: இது மண்ணு பரீட்சை ஒட்டுக்கு நீர்த பரீட்சையில மலப்பாரு அவ் நீர்த பரீட்சைச்சா
5: நீரித பரீட்சையில் சரி எங்களை முல்பா வந்து மூஜி பெத்த பெத்த பாராமீட்டர் தான் வந்து ಪರೀಕ್ಷೆ ಮಂತೊಂದುಲ್ಲ ಅವು ಬತ್ತದು ಪಿ ಹೆಚ್ ಪಂಡ ರಸಸಾರ ಬೊಕ್ಕ ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಕಂಡಕ್ಟಿವಿಟಿ ಪನ್ಪ ಅವು ಲವಣಾಂಶ ಲವಣಾಂಶ ಏತು ಉಂಟು ಪಂಡದು ಬೊಕ್ಕ ಹಾರ್ಡ್ನೆಸ್ ಪಂಡ ನೀರು ಏತು ಗಡಸುತನ ಉಂಡ ಇಜ್ಜ ಅಂಚನ ಮಂಜಿ ಟೆಸ್ಟ್ ಮನ್ಪ ಮೂಜ್ ಪ್ಯಾರಾಮೀಟರ್
0: ಗೊತ್ತಾಪುಂಡು
5: ಅಂದ ಪಂಡ ಕೃಷಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಮಾತ್ರ ಏತೆ ತೋಟಗಾರಿಕೆ ಡಾಕ್ಲೆ ಕೊಂಚಿ ಸಬ್ಸಿಡಿ ಕೊರಪೇರುತ್ತಲೆ ಅವೇಕ ಅವು ಮಸ್ತ್ ಹೆಲ್ಪ್ ಆಗುಂಡು
0: ಇತ್ತೆ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆಗೆ ಏತು ದಿನ ಗೆತ್ತನ್ವಾರು ಬೊಕ್ಕ ಈ ನೀರದ ಪರೀಕ್ಷೆಗೆ ಏತು ದಿನ ಗೆತ್ತನ್ವಾರು
5: ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆಗೆ ಅಂಕ್ಲೆ ಒಂದು ರಡ್ ಆತನ ಮೂಜಿ ದಿನ ಬೋಡಾಪುಂಡು ಸರ್ ಕೆಲವೊಂದು ಸಾಲ ದಾದಾಪುಂಡು ಪಂಡ ಆ ಮಣ್ಣದ ಮಾದರಿ ಕೊಣತ್ ಕೊರಪೇರತ್ತೆ ಅವು ಒಂಚೂರು ಚಂಡಿ ಇಪ್ಪುಂಡು ಪಂಡ ಬರ್ಸದ ಟೈಮ್ ಪುರ ಒಂಚೂರು ಆತನ ಡಾಕ್ ತೋಟಕ್ಕೆ ನೀರು ಪಾಡೊಂದು ಇಪ್ಪಿರ್ತಲ್ಲ ಅಂಚರ ಚಂಡಿ ಇಪ್ಪುಂಡು ಅವೇನಕ್ಲು ಉಳುಂಗದಿಜ್ಜ ಅಂಡ ಅಂಕ್ಲೆ ಒಂದು ದಿನ ದೀವಡಾಪುಂಡು ಮುಲ್ಲು ಪಂಡ ನೆರಲ್ಲಡೆ ಉಳುಂಗೋಡವು ಅದು ಇಪ್ಪ ಚೂರು ಒಂದು ದಿನ ಹೆಚ್ಚಿಗೆ ತಾಗುಂಡು ಅಂಚದಿಪ್ಪನಾಗ ಎಂಕ್ಲೆ ಒಂಜು ವೇಳೆ ಮಣ್ಣು ಉಳುಂಗದಿ ಇತ್ತಂಡ ಒಂಜಿ ಮಣ್ಣದ ಮಾದರಿ ಇರ್ತದೆ ಐನೆಗೆ ಮುಟ್ಟಲ್ಲ ಎಂಕ್ಲ ರಡ್ಡು ರಡ್ಡು ದಿನ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತದೆ ಮೂಜಿನ ದಾನಿ ಅಕ್ಲಿಗೆ ವರದಿ ಕೊರಲಿ
0: ಇದು ಕೃಷಿ ಕೇರಳ ಮಣ್ಣನ್ನು ನುಂಗವನಾಗ ದೊಂಬುಡು ನುಂಗ್ಯಾರ ಬಲ್ಲಿ ಇಂಚ ಖಾಲಿ ಪ್ರದೇಶ ನುಂಗವಡು ನೆರಳದ ಪ್ರದೇಶ
5: ಅಪಂಡ ಡೈರೆಕ್ಟ್ ಸೂರ್ಯನ ಕಿರಣ ಮಣ್ಣಿಗೆ ತಾಗದ ಅನ್ನಾಗು ಕೆಲವೊಂದು ರಿಯಾಕ್ಷನ್ ಹಾಕೊಂಡು ಅವು ಆಯರಬಳ್ಳಿ ಪಂಡದು ಪಂಡದ ಮಣ್ಣದ ಮಣ್ಣಡಿ ಏತ ಪೋಷಕಾಂಶ ಉಂಟು ನಮಗೆ ಕರೆಕ್ಟ್ ಗೊತ್ತಾಗಡದು ಸರಿಯಾದ ರೀತಿ ಗೊತ್ತಾಗಡು ಪಂಡ ನಮ್ಮ ನೆರಳು ಉಂಗಾವಡಾಪುಂಡು
0: ಇತ್ತೆ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಬೊಕ್ಕ ನೀರದ ಪರೀಕ್ಷೆಗೆ ಏತ್ ಖರ್ಚಾಪುಂಡು ಆಯ್ತ ಮಾಹಿತಿ ಕೊರ್ಪುನಂಡ
5: ಖರ್ಚು ಮಲ್ಲದಾಲ ಇದೆ ಸರ್ ಪಂಡ ಇರು ಮುಲ್ಪ ನಮಕ ಧರ್ಮಸ್ಥಳದ ಸಂಸ್ಥೆ ದಾದ ಮಲ್ತೇರ್ ಪಂಡ ಮಸ್ತ್ ಕಮ್ಮಿ ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತೇರು ಆಯ್ತು ಇರಗ ಒಂಜಿ ಮಣ್ಣದ ಪರೀಕ್ಷೆಗೆ ಇರಗ 50 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ತಾಗುಂಡು ಅವು ಕಡಿಮೆ ಕರ ವೆಚ್ಚ ಪಂಡದ್ದು ಒಂದು 213 ರೂಪಾಯಿ ಉಂಡು ಅಂಡ ಒಂಜಿ ಮಣ್ಣದ ಮಾದರಿಗೆ ಇರಗ 59 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ಅವೇ ನೀರದ ಮಾದರಿಗೆ 59 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇಪ್ಪುನ
0: ಬಾರು ಕಡಿಮೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತದ ಕೃಷಿಕರಿಗೆ ಒಂದು ಅನುಕೂಲಕರವಾಗಿ ಒಂಜಿ ವ್ಯವಸ್ಥೆ ಇತ್ತೆ ನಮ್ಮ ಉಜಿರೆ SDM ಕಾಲೇಜಿದು ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಉಂಡು ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರಗೂ ಬರುಡಾಂಡ ಜನಕ್ಕೂ ಎಂಚ ಸಂಪರ್ಕ ಮಲ್ಪಡೋ ಬಕ್ಕ ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರದ ಒಂದು ಪರಿಚಯ ಅನ್ಪಲ್ನೆ
5: ಈ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜ್ ಉಂಟೆ ಪದವಿ ಕಾಲೇಜ್ ಅವೈತ ಕ್ಯಾಂಪಸ್ ಉಲ್ಲೇ ಇಪ್ಪ ಅವೈತ ಅಲ್ಪ ಉಲ್ಲಂಜಿ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಉಂಟು ಅವೈತ ಪಕ್ಕ ಇಪ್ಪ ಎಂಕ್ಲೆನ ಇಡೆಗ ಅಲ್ಪ ಬತ್ತದ್ಲ

0: இதான வாரத்தில் எப்படி பண்ணிச்சின மாயத்தின்னு இருக்கொறப்பார்.
1: அந்த
0: புக்க ஐத்தே இரு மண்ணு பரீட்சை மல்பனத்தை பக்கே பண்ணுறாரு, ஐட்டித்தின லாபத பக்கே பண்ணுறாரு, புக்க ஐட்ட சவலத்து திக்குன பக்கே பண்ணுறாரு. அஞ்சனே மண்ணுதா ஒஞ்சி ஆரோக்கியன்னு காப்பாடுனல நம்ம மாமல்ல ஜவாப்தாரி. அவங்க கிருஷிக்கு ராவடு நம்ம ஜனசாமானிய ராவடு மண்ணத பக்கெல்லாம் ஒஞ்சி காலஜி நம்ம வயசோட அப்படி இத்தே நம்ம ஜனசமுதாய வாரித்தித ஒஞ்சி மண்ணுன்னத ஆரோக்கியன்னு காப்பாடுவரகோஸ்கர வாரித்தி காலஜி தித்த நோடு நண்பர்.
1: கிருஷிக்கேரன் பக்கியத்த பண்ணுவேன்டா சார், அக்கில் கிளவரு தாதமன் பேர் பண்ணுற ஒஞ்சே ரீதித கிருஷின் மண் தோந்து பேர் அக்கில் கிருஷித்த விஷய கிருஷின் பதவலாவே மண் தோந்தி தீர்ந்தாண்ட கேட்ட இத்த உதாரணக்கு ஏக்கதாள தவஞ்சி கிருஷி மண் பேர் அக்கில் என்ன பதலாவணி மண்த்தது த்விதாள கிருஷின் மண் தேர்ந்த ஒஞ்சி சார்த்து ஐட்ட ஒன்சூரு ஃபலவத்தத்தை ஜாஸ்தி ஆகுண்டு பொக்க ஒஞ்சி அவசியகத்தைக்கு புடப் நீர்த்து ஜாஸ்தி அக்கில் ராசாயனிக குப்பரத்த பலக்கே மண் பேர்த்துல கிளவேரு ஐட் தரல ஒன்சூரு மண்ணுது ஆரோக்கிய ஹாள் ஆகுண்டு அவன் ஆப்பனத்து கம்மி மண் தேர்ண்ட எட்டு பொக்க கீட்டநாசக பாடினாக்கல்ல அகத்தியர்து ஜாஸ்தி பலக்கே மண் பண்ணி ஒன்சூர் கம்மி மண் போடாண்டு அஞ்ச பொக்க கிளவேறு கிருஷிக்கிறது அதை மண் பேர் பண்ண நீர் புடநாத்து உண்டு பண்ணுது நீர் அகத்தியர்து ஜாஸ்தி பாடுவேரு அவன் அப்படின்னா கம்மி மண் போடு நீர் இத்த ஹனி நீராவரி பத்தி பழக்கி மண் தீர்ந்தாண்டு அவட்ட நீரெல்லாம் ஒளித்தாயாக்குண்டு பொக்க அவஞ்சி கிருஷிட்டு விளைவு நினச்சின ஒஞ்சி பெலதாதோண்டு அவைக்குள்ள ஒஞ்சி எட்டை பொக்க எட்டை இழுவரி எல்லாம் திக்குண்டு நீர் ஜாஸ்தி பாடுண்ட ஜாஸ்தி இழுவரி திக்குண்டு அனுப்புனா ஒஞ்சி அவ தப்பு கல்பனை
0: தத்திர ஜனக்குள்ள நம்ம மண்ணுத ஆரோக்கியெல்லாம் காப்பாடுடு பொக்க நீர்த ஆரோக்கியெல்லாம் காப்பாடுடு அத்த ஒட்டுக்கு நம்ம ஆரோக்கியல எட்டே போடு பண்பினா பார்த்தேரா பாரி பொருளுடு மண்ணு பரீட்சை மல்பன பகெட்டு பொக்க நீரத பரீட்சை மல்பன பகெட்டு சுமாறு மாஹித்திலேன்னு நம்ம ரேடியோ நினாததா கெளுகிறகு தெரிப்பாயரு. இங்கெல்லாம் ரேடியோ நினாததா பரவாது பொக்க நம்ம கெளுகிறன பரவாது இதுக்கு உடல் திஞ்சினா சொல்மேலும்
1: சொல்மேலும் சார்.

0: அண்ணா என் கொஞ்சிச்சா இறகு
1: எனக்கு தாள புடிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷில புடிச்சு தாள புடிச்சு இதுல
0: இறகு தாதாண்டிய வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளுவானா நினான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ண நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ஒரு